0: ஆகாஷ்வாணி இம்பால். ஹவுஜி மணிபுரித பாவ் தவிரசி.
1: ஆகாஷ்வாணி இம்பால் ஆர் கே கோரானின் பாவ் பாஜரி. மணிப்பூர் சர்க்கார் லவு சிங்கு விபாக்ன சிந்துன ராஜ்யகி கிருஷி மேலா லசிங்கு குந்தரோங்கஸ் இம்பால் கனு முமாங்து லைபா சிட்டி கன்வென்ஷன் சென்டர்த பாங்தோக்ரே தர்மசிதா மணிப்பூர் சீட் அண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேசன் ஏஜென்சிசு ஹவுதோக்கி ஹார் கரம் சிஜினகதிகி ஹைபசித இம்பம் ஒய்தன பாங்தோக்கிவ மேலா அசித முக்கியமந்திரி யும்நாம் கேம்சானா அதுவ மிதுங்லென் ஓய்கி சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சிஏயு இம்பால் வைஸ் சான்சலர் யாவுன ராஜ்ய சர்க்கார் மக்கோத்த ஒபிசியல் சிங்சு மேலா அசித சர் உயாக்கி தரம்பத்த முக்கியமந்திரி யும்நாம் கேம்சான் ஹாய் ராஜ்ய அஸ்த லம் ஹெக்டர் சாம்பரி ரோம்த ஆர்கானிக் ஃபார்மிங் மை பாங்க பாங்தோனா சர்க்கார சேம் சாரே பிரதான் மந்திரி நரேந்திர மோடிக்கு மேங் மகாத குசேம்கி ஹான மியோபிகி ஹக்சாங்க சோழிவசிக்கு எங்கலக யாரிப மக்கள் லவு சிங்கி தபக்த கெமிக்கல் பர்டிலைசர் குசேம்கி ஹார் சிஜினப ஹந்தானப தௌரங் பைக்கட் பௌரக்லி மசிமன அக்கி துங்கி புஞ்சத்து சவுன கானம பிக்கின் ஹாய்பிக்கு தாஜபலை முக்கியமந்திரி நாய் லௌஃபம் கயா தா கரக்க லவ் உப மனாம்பசிங் தாபிக்கு தபக் தௌரக தா கயாமன ஹாங்கிற லைபி மமி தாரிபசி கரிகும்பா சஹி சுப சங்கன்ப கம்லபனி ராஜ்ய செமிட்லோன சவுன கானப பிகனி அமரும்த மமாங் சஹிக்கு என்ன செப்டம்பர் தா பாவுத யூரியா ஹார் பேக் லாக் அமங்க லிசிங் மறுப்பு லோம்பிசிங்கம புசிலக்கி சஹி அசிக்கு ஒய்னா ஹவுஜிக் பாவுத லாக் அமங்க லிசிங் யாங்கை லைரே மசிசு சஹி அசிக்கு செப்டம்பர் தா பாவுதி லாக் அனி ஹேலகனி யூரியா ஹார் ராஜ்ய அசித மரங் கைன புசிலக்லபசு ஹார் பங்கபி வாத்தோ ஹே ஹெக் தோக்லிப அசி மரி லைனப விவான யங்சின்பகி தங்கா இப்பதபலை ஹைனா முக்கியமந்திரின பொங்கோக்கி ஸ்ரீ கேம்சான் ஹாய்
2: மணிப்பூர்கி ஹெல்லோம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஹைசிசி கொய் இக்கோனமி செக்டர் அண்ணி அதோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் தாத்தம் சிக்கன் சூரக அயாம்ப 90% ஹாங்கிங் லேசே மசி சுவை